ஆற்றலினை ஒட்டி குட்டிச்சு அடிச்சு கரைச்சலுக்கு இயேசு கிறிஸ்து when you began matin kama wadwa hogan mamiki de ake when fun ma ake vuk male ni chako chawa pa na ka chawa pa wa riomo diku when fun pa lo ba ini no duchu ipiera boru ya bunwen tonera beach speak fm we bidikare merochu kuni when gen matinini